தட்டு திக்குமா தட்டு திக்குமா தட்டு திக்குமா தட்டு திக்குமா.